ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. வணக்கம், வெல்கம். இது அகலி எஃப் எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. நாம ஆழ்வார்பேட் சீரீஸ் கண்டினியூ பண்றோம். ஆழ்வார்பேட்டோட மகாராணி பத்தி பேச போறோம். ஆழ்வார்பேட்ல ஒரு காலத்துல ஒரு ராயல் ஃபேமிலி வீடு இருந்தது. அந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண், லேட்டர் இந்தியாவோட மோஸ்ட் டாக்ட் அபவுட் ராயல் உமன்ல ஒருவரா மாறினாங்க. ஹர் லைஃப்ல ராயல்டி இருக்கு, லவ் இருக்கு, மேரேஜ் இருக்கு, லீகல் டிராமாஸ் இருக்கு, ஸ்கேண்டல்ஸ் இருக்கு, ஜுவல்லரி இருக்கு, அண்ட் ஃபைனலி மொனாக்கோ வரைக்கும் போகிற ஒரு லைஃப் ஸ்டோரி இருக்கு. அந்த உமன் தான் சீதா தேவி. ஆனா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு தெரியுமா? ஷி வாஸ் இன் பார்ன் இன் பரோடா. ஷி வாஸ் பார்ன் இன் ரைட் ஹியர் இன் ஆழ்வார்பேட். ஸோ இன்னைக்கு நாம ஆழ்வார்பேட்டோட ரோட்ஸ்ல ஒரு மகாராணியோட ஸ்டோரி தேடி போலாம். இது அகலி எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜே ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ஆழ்வார்பேட்டில் பிறந்த அந்த பிரின்சஸை பற்றி பேச போகிறோம். 1917 ஆழ்வார்பேட்டில் இருந்த டன்மோர் ஹவுஸ், அந்த வீட்டில் ஒரு பேபி கேர்ள் பிறக்கிறாங்க. ஹர் பேரண்ட்ஸ் வர் த ராஜா ஆஃப் பிதாபுரம் சூர்யராவோ அண்ட் மகாராணி சின்னமம்பா, அண்ட் பேபிக்கு பேர் சீதாதேவி. லேட்டர் இந்த ஃபேமிலி ஆழ்வார்பேட்டில் இருந்த மெமரி ஸ்ட்ரீட்ஸில் கூட சர்வைவ் ஆகிடுச்சு. மகாராஜா சூர்யராவ் ரோட், மகாராணி சின்னம்மா ரோடு. இந்த நேம் சீதாதேவியோட பேரண்ட்ஸை ரிமெம்பர் பண்ண வச்சது. ஸோ இமேஜின் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நார்மல் சென்னை ஸ்ட்ரீட் நேம், ஆனால் அது ஒரு ராயல் ஃபேமிலியோட மெமரி. அந்த ஸ்ட்ரீட்டில் பிறந்த பொண்ணு லேட்டர் என்ன ஆயிடுச்சு? மகாராணி ஆஃப் பரோடா ஆயிடுச்சு. எப்படி சொல்றேன் பாட்டுக்கு அப்புறம். இது அகல்யா FM 90.4 and this is RG Hira with you. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വെൽക്കം ബാക്ക്. ഇത് അഹല്യ എഫ് എം 90.4. ഇത് ആർ ജി ഹീര വിത്ത് യു. ഇത് നമ്മ നേരം. ആൽവാർ പേറ്റ് ഗേൾ എപ്പടി സമീന്ദാരിണി ആയിരിച്ചു. സീതാദേവി വളർന്നാങ്ക. And she married Meka Rangaiya Appa Rao Bahadur, the Samindar of Voyur. And on the marriage, la avangalukku moonu children's. By her mid-20s, she was already a mother of three. Konja imagine pannunga. Ana her life just ordinary royal life. அப்படின்னு ஸ்டாப் ஆகல. 1943 கின்னி ரேஸ் கோர்ஸ் நடந்தது. ஹோர்ஸ் ரேசிங் பார்க்க வந்திருந்த க்ரௌட்ல, அந்த க்ரௌட்ல சீதாதேவி ஒரு அனதர் ராயல் பர்சனாலிட்டி, அதாவது மகாராஜா ஆஃப் பரோடா பிரதாப் சிங் ராவ் கேக்வாட். அந்த மீட்டிங் தான் அவளோட லைஃபை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஒரு மீட்டிங், ஒரு அட்ராக்ஷன், அண்ட் சடன்லி ஆழ்வார்பேட்டில் பிறந்த ஒரு உமன் இந்தியாவோட மோஸ்ட் டாக்ட் அபவுட் ராயல் ஸ்டோரிஸில் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் கேரக்டர்ஸ் ஆகுறாங்க. எப்படி சொல்றேன் பாட்டுக்கு அப்புறம். இது அஹல்யா எஃப்எம் 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஆழ்வார்பேட்டில் பிறந்த சீதா தேவியோட ஸ்டோரி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டோரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகுது, பிகாஸ் சீதா தேவி ஆல்ரெடி மேரிட், கேக்வாடும் ஆல்ரெடி மேரிட். ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்பை மேரேஜை கன்வெர்ட் பண்ண எப்படி முடியும்? இது அகலியா 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம், நம்ம ஆழ்வார்பேட் சீரீஸ் கண்டினியூ பண்றோம். லோ இட் செல்ஃப் பிகம் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. சீதா தேவி ஃபர்ஸ்ட் கன்வெர்டட் இன் டு இஸ்லாம், அதுக்கப்புறம் ஒரு டிவோர்ஸ் under the law applicable to her marriage. அப்படி later she reconverted into Hinduism. And 1943 அவங்க வந்து மகாராஜா ஆஃப் பரோடாவை மேரேஜ் பண்ணாங்க. திஸ் வாசன்ட் ஜஸ்ட் அ பிரைவேட் ஃபேமிலி மேட்டர். பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் டுக் நோட்டீஸ். பரோடா ஓன் லீகல் அண்ட் பொலிட்டிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருச்சு. இவன் த லீகாலிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மேரேஜ் பிகம் அ சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஆழ்வார்பேட்டில் பிறந்த ஒரு யங் உமன், ஒரு சைடில் லவ், அனதர் சைடில் ராயல் ப்ரோட்டோகால், இன்பிட்வீன் லோ இருக்கு, பொலிட்டிக்ஸ் இருக்கு, ரிலீஜன் இருக்கு, மேரேஜ் இருக்கு, சொசைட்டி இருக்கு. ஹர் பர்சனல் லைஃப் ஹட் சடன்லி பிகம் அ பப்ளிக் ஸ்டோரி. அது பொதுவாக அப்படி தானே நடக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு சீதா தேவியோட லைஃப்லன்னு தெரிஞ்சுக்கலாம் பாட்டுக்கப்புறம். இது அகலி FM 90.4 அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

90.4 and this is RJ Hira with you. எல்லா ராயல் ஸ்டோரியும் ஃபேரி டெய்ல் எண்டிங்கில் முடியாது. சீதா தேவி அண்ட் மகாராஜா கீக்வோட மேரேஜ் லேட்டாக பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 1956 அவங்க டிவோர்ஸ் ஆனாங்க. ஆஃப்டர் தட் சீதா தேவி இன்டர்நேஷ்னல் சோஷியல் சர்க்கிள்ஸில் கண்டினியூ பண்ணாங்க. பாரிஸ் அவங்க லைஃபோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. பட் அட் த சேம் டைம் ராயல் வெல்த் அண்ட் ஜுவல்லரியோட ஸ்டோரியும் ஸ்லோலி சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. சம் ஜுவல்லரி வாஸ் சோல்ட் அண்ட் சில ஃபேமஸ் பரோடா ட்ரெஷர்ஸ் லேட்டர் என்டர்ட் இன் டு த இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் வேர்ல்ட். ஒரு சமயத்தில் ராயல் வெல்த்தில் சரவுண்ட் பண்ண ஒருத்தர் அண்ட் லைஃப் ஸ்லோலி பிகம் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். அண்ட் ஒரு ட்ராஜிக் இன்சிடென்ட் என்னன்னா, அவங்க லைஃப்ல பிக்கெஸ்ட் ட்ரெஷர் வந்து அவங்களோட சன், ஹர் சன் கீக்வாடோட சீதா தேவிக்கு பிறந்த ஓன்லி சன் சயாஜி ராவோ பிரின்சி கீக்வாட் 1985 அவர் 40 வயதில் சூசைட் பண்ணார். இந்த லோ சீதா தேவியோட லேட்டர் லைஃப்ல ஒரு ஹியூஜ் ட்ராஜடி. திங்க் அபவுட் த கான்ட்ராஸ்ட். ஒன் சைடில் இன்டர்நேஷனல் ஃபேம், ராயல் ஜுவல்லரி, பேலஸஸ், கிளாமரஸ் பார்ட்டிஸ். இன்னொரு சைடில் ஒரு மதரோட பர்சனல் கிரீஃப். ஹிஸ்டரி சம்டைம்ஸ் டெல்ஸ் அஸ் அபவுட் க்ரௌன்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ், பட் பிஹைண்ட் த க்ரௌன்ஸ் ரொம்ப ஹியூமனான ஸ்டோரிஸ் கூட இருக்கும். ஸோ சீதா தேவி பற்றி நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய ரிசர்ச் பண்ணலாம். ஆழ்வார்பேட் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது சீதா தேவியை நம்மளால் மறக்கவே முடியாது. இப்போ பாட்டுக்கான டைம் இது அகலி FM 90.4 and this is RJ Hira with you. Stay tuned.